தர் தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்திருகிடு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்திருகிடு தத்தத்தரி ததல தஜனு ததலு தத்திமி ததிமி தத்தனு தக்கித தரித தனத தனுத திமி தத்தகிடு தக்கம் தம் தத்தரிகிடு தம் தடக்க போ தன் சீர் பிச்சக்கர தடக்க போ தன் சீர் பிச்சக்கர கால போ தூசி கத்து கொச்சக்கார கால போ தூசி கத்து கொச்சக்கார சீட்க தொடர மன்மத்கார சீட்க தொடர மன்மத்கார